0: front lines of Kargil. The fury of Operation Sindoor.
1: So many attacks.
0: The chaos and cries of disaster zones. To fighter jet cockpits. And the world's most defining interviews.
1: It's incredible.
0: He has seen history break. Live. Unfiltered. 20,000 hours of live broadcasting.
1: Welcome to Left, Right, and Center.
0: Hard facts.
2: War struck country.
0: Hard questions.
2: In the Ukraine.
0: 30 years of trust.
3: In the Kargil area.
2: North Ukraine.
1: In France. In Italy.
2: At Srinagar.
1: In Istanbul.
2: Vishnu Shom for NDTV.
0: Vishnu Shom. Only on NDTV.
4: Bharosa on Modi ji, an extraordinary management and assurance of courage given by Amit Shah ji to all the people. We are with you.
5: Illegal migrant, ye Bangladesh se ghus.
6: Actor Rajnikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
7: 100% vetu vetu. Adhu doubt ekkada. 100% வெற்றி பெற்றிருப்பார். அதோட டவுட் கேட்க
8: அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 years டிஃப்ரென்ஸ் நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜயை வந்து நான் சும்மா இது கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன இல்லை கிட்ட பேர். விஜய் என்ன பேர் கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். சின்ன வயசுல தான் அவர் பார்த்துட்டுருக்கேன். அவர் சீயமானதில் எனக்கு என்ன போகிறான். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களும் என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடங்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
9: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him. And he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajnikanth told that I am for DMK, ADMK merger? No. Somebody will talk something.
10: 15 நாள்லயே அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம், நாங்க கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
6: Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide rupees 30,000 for the birth of the third child and 40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
3: We had adopted national policy of having two children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
11: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our honorable leader, Mr. Naidu, is appealing to people to have more children. We have to manage our population well. Then only we'll have the required young workforce for the future. And that is the reason why the government has announced, the honorable CM had announced, that every family which has a third child will be given a financial assistance of 30,000. And a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
9: That is wrong first. But what will he do? When we strictly followed this Government of India's family planning plan scheme, the northern states did not follow that. But southern states strictly followed it, and our population is under control. But northern states have not followed, and their population is more. But this BJP government wants to make use of this wrongful doing of the northern states.
12: देखिए आबादी को लेकर पहले भी ये चिंता रही है कि बहुत सी जगह आबादी बढ़ रही है, बहुत सी जगह घट रही है. तो जहाँ घट रही है वहाँ उसमें आंध्र प्रदेश भी है. तो चंद्रबाबू नायडू जी ने अपने तौर पे स्कीम बनाई है, और सरसंघचालक जी ने भी कहा था कि कम से कम तीन बच्चे होने चाहिए. तो देश में सबको तीन बच्चे कम से कम पैदा करना चाहिए.
13: देखिए ये इस तरह के ऐलान हिंदू धर्म गुरुओं की तरफ से भी होते हैं, और राजनेता भी अलग अलग फॉर्म में करते रहते हैं. ये बयान भी एक उसी क्रम में आया है, लेकिन इस पर कोई ध्यान नहीं देता. वजह क्या है कि हिंदू जो है गर्भ में बच्चों को मार रहा है. अगर उसे पता चल जाए कि लड़की है पेट में, तो गर्भपात करा दिया जाता है. जब हिंदू खुद अपने बच्चे को पेट में मारेगा, तो जनसंख्या बढ़ने की उम्मीद उससे कैसे की जा सकती है.
6: Well, with that, it's a wrap on this edition. Thank you so much for watching.

0: Chessboard is lit up again. The Vijay government had better keep its watching its back.
1: 1949 தொடங்கிய நம்முடைய கழகம் தொடர்ந்து 52 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 57 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 62 நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு 67 நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, 71 இப்படி தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல்களில் பல வெற்றிகளை கண்டது உண்டு, பல தோல்விகளையும் நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் தோல்வியடைய நேரத்தில் தான் திமுக எப்பொழுதுமே ஒரு ஃபினிக்ஸ் பறவையை போல கிளர்ந்து எழக்கூடிய நிலையில அது வரும். இங்கே கூட பேசியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சோகத்தில் இருப்பது போல நான் பார்க்குறேன். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த மேடையில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லை, எதிரில் இருக்கக்கூடிய கூட இங்கே சோகமாக உட்கார்ந்து காட்சி பார்க்குறேன்.
0: And just when you thought Tamil Nadu politics could not get any more cinematic, director Venkat Prabhu has entered the frame with a full-on callback to GOAT. The filmmaker met Chief Minister Vijay and gifted him the now iconic TN07CM 2026 number plate, the very one used in the greatest of all time. Yes, the same plate that had fans screaming prediction or promotion back in the year 2024, sharing photos from the meeting on X, Venkat Prabhu wrote, and I quote, "A history is made from a thought to a vision to this moment. Happy to have met our Honorable Chief Minister today and present the very first manifestation of GOAT. This is only the beginning."